0: இடத்தில் கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக மனங்களெல்லாம் பாதுகாப்பாக, அதுவும் அந்த வேட்பாளருடைய உறவினர் வீடுகளுக்கு பாதுகாப்பாக பதுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக சட்டத்தினுடைய வேலையை செய்யும். எம்ஜிஆர் பாட்டு தான் ஞாபகம் வருகிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, அதை சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. இந்த பாட்டு தான் இப்பொழுது நமக்கு ஞாபகம் வருகிறது. ஆக பறக்கும் படையால் எந்த பலனும் இல்லை. பாவம் கோயம்பேடு வியாபாரிகள், ஸ்ரீநகர் ஜவுளி வியாபாரிகள் கொண்டு போகிற 5 லட்சம் 10 லட்சம் பணத்தை ஜவுளி வாங்குவதற்கு, மாங்காய் வாங்குவதற்கு, தேங்காய் வாங்குவதற்கு, காய்கறி வாங்குவதற்கு பல வியாபாரிகள் இந்த பணம் தான் பிடிபடுகிறதே தவிர அரசியல்வாதிகளுடைய பணம் கோடி கோடியாக பதுக்கப்பட்டு விட்டது.
1: இன்று ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், நடிகர்கள் பின்னால் சென்று காயமடைந்தால் அது உங்களுக்கு தான் ஆபத்து, அதாவது நடிகர்களுக்கு பின்னால் செல்லாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை நடிகர் ரஜினிகாந்த் திடீரென்று விடுத்திருக்கிறாரே, இதே இது விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு எதிரான கருத்தாக பார்க்கலாமா?
0: கண்டிப்பா. அதாவது விஜய்க்கு எதிரான கருத்தை சொல்ல சொல்லி திமுக ரஜினிக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அந்த வேண்டுகோளின்படி அவர் விஜயை தங்கு ஒரு தாக்கு தாக்கி இருக்கிறார். கமலஹாசனை விஜய் செல்லுகிற தொகுதிகளிலெல்லாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று என்பதற்காக அவருக்கு நாடாளுமன்ற பதவியை வழங்கினார்கள். ஆனால் கமல் இப்பொழுது பதுங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு விஜயும் நண்பர்தான், ஸ்டாலினும் நண்பர்தான் என்று அவருடைய வழக்கமான அரசியல் பாணியில், இரண்டு பேருமே எனக்கு நண்பர்கள் இப்படியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கமலஹாசன் விஜய்க்கு போட்டியாக களமிறக்குவதற்காகத்தான் அவருடைய கட்சியையே திமுக அரவணைத்துக் கொண்டது. 2 நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கொடுப்பதாக சொன்னதெல்லாம் அதற்கு பின்னணியில் தான். ஆனால் இப்போ தேர்தல் நடக்கிற பொழுது இவர் நல்ல வேலை தப்பி ஏதோ ஐரோப்பா நாட்டுக்கோ அல்லது அமெரிக்க நாட்டுக்கோ படப்பிடிப்புக்கு செல்லாமல் சென்னையிலே இருப்பது ஒரு சிறப்பு தான். ஆக பரபரப்பு விஜயை எதிர்க்கக்கூடிய திமுகவுடைய வியூகங்களுக்கு கமல் செவிசாய்க்க மறுத்து விட்டார். ஆகையால் தான் ரஜினியிடம் சென்று அவர்கள் விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது பரபரப்பாக ஓடும். இன்னும் தேர்தல் முடிவதற்குள் ரஜினியிடமிருந்து இன்னும் 2 அறிக்கைகள் வர இருப்பதாக தேர்தல் நெருங்குகிற பொழுது அவர் கண்டனத்தை தெரிவிப்பார். ரசிகர்கள் பாதுகாப்பாக குடும்பங்களை, உங்களுடைய குழந்தை குட்டிகளை, பெண்டு பிள்ளைகளை, தாய் தந்தையை நீங்கள் பாதுகாத்து விட்டுத்தான் அடுத்து திரைப்பட நடிகர்கள் பின்னாலே வர வேண்டும் என்கின்ற அறிக்கையும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக ரஜினி தரப்பிலிருந்து கூடிய விரைவிலே வெளிவரும் என்ற திமுக அவருடைய நலம் விரும்பிகள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள்.
1: இன்னொரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர்களாக போட்டியிட்டு வருகின்றார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து விட்டதாக குறிப்பிடுகிறார். எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர்களாக போட்டியிடாங்க?
0: 100% எடப்பாடி சொல்வது உண்மை. இன்றைக்கு திமுக அறிவிக்கப்படாத பொருளாளர், அனைத்து கட்சிகளுக்கும் வாரி வழங்குகிற பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வியாவா வேலு அடிப்படையில் ஒரு எம்ஜிஆர் தொண்டன். இந்த எம்ஜிஆர் தொண்டன் இன்றைக்கு திமுகவை கட்டுப்படுத்துகிற ஒரு பெரிய அதிகார மையத்திலே இருக்கிறார். அடுத்தபடியாக KKSSR ராமச்சந்திரன், இவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் இவர் அமைச்சராக்கப்பட்டு எம்ஜிஆர் காலத்தில் இவர் சாத்தூர் ராமச்சந்திரன் என்று இவர் எம்ஜிஆராலே அழைக்கப்படுகிறவர் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சர். சேகர் பாபு, இவர் இன்றைக்கு HRNC இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சர், ஜெயலலிதாவினுடைய பக்தர், ஜெயலலிதா காலில் விழுந்து விழுந்து எழுந்து வருகிற

0: அம்மா அப்படின்னு பக்தர் இந்த சேகர் பாபு, கொங்குமண்டல தளபதியாக இருக்கிற செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி 2021 கரூரில வெற்றி பெற்று ஜெயலலிதாவால் போக்குவரத்து துறை மந்திரி, அதாவது திருச்சி திரைப்படமாக கொண்டு இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு துறை உள்ளாட்சி துறை அமைச்சராக நேருவுக்கு எதிராக களமிறக்கப்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. சிறையில் அடைபட்டு கிடந்தாலும் இவர் ஜெயலலிதாவுடைய தொண்டர், இன்றைய கரூர் சட்டமன்ற உறுப்பினர், கொங்கு மண்டலத்தில் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக பல கோடிகளை வாரி இறைப்பவர். 1 கிராம் தங்கம் வரை கொடுத்து வாக்கு திமுகவுக்கு பெறுவதற்காக முயற்சி செய்கிறவர். 18 சுயேட்சைகளை களமிறக்கி அவர்கள் பெயரில தட்டுமுண்டேஸ் மாநில அண்டா குண்டா இப்படி பல பொருள்களை வாக்காளர்களுக்கு வாரி வாரி வழங்குகிற இந்த புரட்சி தலைவியின் தொண்டர். இப்படி பட்டியலை எடுத்தால் அத்தனை பேரும் அண்ணா திமுகவில் இருந்து போனவர்கள் தான். இவர்கள் தான் இன்றைக்கு திமுகவினுடைய ஆற்றல் மிகு தளபதிகளாக, ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை கடந்த காலத்தில் எம்ஜிஆரிடமிருந்து, ஜெயலலிதாவிடமிருந்து, கருணாநிதி காலத்தில் அத்தனை பேரையும் திமுகவில் இணைத்துக் கொண்டு ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் ஒரு காலத்தில் அதிமுகவில் குடிகட்டி பறந்தவர்கள். இந்த இதன் அடிப்படையிலே தான் எடப்பாடி அதிமுகவிடமிருந்து சென்றவர்களுக்குத்தான் அமைச்சர் பதவிகளை கொடுத்து திமுக அழகுவாக்கிறது, அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்திக் கொள்கிறது, அவர்களையும் பயன்படுத்திக் கொள்கிறது. அவர்கள் இல்லாமல் திமுக வெறிச்சோடி போய்விடும். ஆகையால் அதிமுக தொண்டர்கள் இதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தனது கட்சி தொண்டர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உண்மையும் அதுவாகத்தான் இருக்கிறது.
1: பாரதிய ஜனதாவை உள்வாங்கியதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அதற்கான எதிர்ப்பை இதுவரை தெரிவிக்கவில்லையா?
0: அஜாக கூட்டணி வைத்தது என்று அதிமுகவை பாஜக எப்படியாவது விழுங்கிவிடும் என்கின்ற சந்தேகம் இந்த தேர்தலுக்கு முன்பு வரை இருந்தது. ஆனால் எடப்பாடியுடைய சாதுரியம், 27 தொகுதிகள், இந்த 27 தொகுதிகளும் எடப்பாடி அதிமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிமுக கொஞ்சம் கடினமாக போராடுகிற தொகுதிகளை பாஜகவுக்கு தள்ளிவிட்டு விட்டார். இந்த குற்றச்சாட்டுகளை பாஜகவினரே எழுப்புகிறார்கள். அதாவது தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளை எங்களுக்கு எடப்பாடி சாதுரியமாக கொடுத்து வெற்றி பெறுகிற தொகுதிகளை எல்லாம் அதிமுகவை வைத்துக் கொண்டது. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவு எங்களுக்கு ஒரு 5 சீட்டுகள் வெற்றி பெறுவதே பெரும் போராட்டமாக எதிர்காலத்தில் மாறிவிடும். இந்த செய்தியை நாங்கள் டெல்லிக்கு தள்ளிவிட்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். குறிப்பாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலைக்கு சீட்டு மறுக்கப்பட்டது, அண்ணாமலையுடைய ஆதரவாளரான அமர் பிரசாத் ரெட்டிக்கு தலை தொகுதியை எதிர்பார்த்து அவர் வேட்புமனுலாம் தாக்குதல் செய்து விருப்ப மனு எல்லாம் வாங்கி வைத்திருந்தார், அவருக்கு மறுக்கப்பட்டது. அதே போல அஸ்வத்தம்மன் தர்மபுரி தொகுதி தான் தான் வேட்பாளர் என்று அவர் மாறுதட்டி கொண்டிருந்தார், அவருக்கும் அவருடைய பட்டியலும் இல்லை. அதே போல வினோஜ் பி செல்வம், டிநகர் தான் என்னுடைய இலக்கு, டிநகரில் மிக எளிதாக வெற்றி பெற்று விடுவேன் என்று சொன்னார். ஆக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் கலட்டி விடப்பட்டதிலே அதிமுக தொண்டனுக்கு உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. அதிமுகவால் தான் அண்ணாமலையினுடைய கதையை எழுத முடிந்தது. அண்ணாமலை அதிமுக தொண்டர்கள் எங்கள் தலைவர் எடப்பாடியார் செய்து விட்டார். இப்படி அதிமுக தொண்டன் பாஜகவுடைய ஆளுமைகளை உடைத்தெறிந்த எடப்பாடியை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பாஜகவுடைய வாக்கு 3%, இந்துத்துவ வாக்கு 2%, 5% எடப்பாடிக்கு கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு வரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதிமுக நிரந்தர வாக்கு 25, பாஜக ஆதரவாளர்கள் வாக்கு 5%, 30%, அதிருப்தியாளர்கள் வாக்கு 5%, 35% எடப்பாடியிடம் வந்து சேர்ந்தால் எடப்பாடி 118 ஆசனங்களை பெற்று நாற்காலிகளை பெற்று ஆட்சியை அமைப்பது என்பது தவிர்க்க முடியாது. திமுகவினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் கூட்டணி கட்சி ஆட்சியோடு சேர்த்து 135 வேட்பாளர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்று உளவுத்துறையான ஐஜி செந்தில் வேலன் அவர்கள் ஒரு பட்டியலை திமுக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கொடுத்த பிறகு அவர் கடந்த அதாவது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் தன்னுடைய கட்சிக்காரர்கள் மீது என்று ஒரு செய்தியால் கூட்டம் சேருவதில்லை, முதலமைச்சரை பார்ப்பதற்கு கூட்டம் சேருவதில்லை. விஜய் சென்றால் பல மடங்கு கூட்டம் அலை மோதுகிறது. தேர்தல் ஆணையம் குளத்தூருக்குள் நீங்கள் பிரவேசித்தால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆகையால் நீங்கள் முடிந்தவரை குளத்தூரிலோ அல்லது நெருக்கடி நிறைந்த சாலைகளிலோ நீங்கள் பயணம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு காவல்துறை பொறுப்பல்ல. நீங்கள் பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து செல்கிற பொழுது பல இளைஞர்கள் தங்களுடைய 2 சக்கர வாகனங்களில் பின்தொடர்கிறார்கள். நகரத்துக்குள் நெருக்கடி, சாலை போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. ஆகையால் உங்களுடைய பிரச்சாரத்தை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நீங்க முதலமைச்சர் தொகுதியான குளத்தூர் பகுதிக்குள் செல்லக்கூடாது என்று ஒரு வேண்டுகோளையும் தேர்தல் ஆணையம் விடுத்திருக்கிறது. அதனால் அவர் குளத்தூருக்குள் போகாமல் தவிர்த்திருக்கிறார் விஜய். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது முதலமைச்சர் தொகுதியே ஒரு தள்ளாட்டத்தில் இருப்பதாக தெரிகிறது. இதற்கு நடுவில் எடப்பாடி தொகுதியிலே போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அருண்குமார், அவருடைய மனைவி மாற்று வேட்பாளர், 2 பேரும் எடப்பாடி ஆட்களால் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசி அவர் கடத்தப்பட்டு விட்டார். அந்த வேட்பாளர் 10 லட்சம் ரூபாயை கடத்தி கொண்டு போய்விட்டார், தலைமறைவாகிவிட்டார் என்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. 10 லட்சம் ரூபாய்க்கே அப்ப சோரம் போகிற விஜய் கட்சி வேட்பாளரை வைத்து எப்படி முதலமைச்சராக அவர் வருவது என்றும் ஒரு தரப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி தொகுதி வேட்பாளர் அருண்குமார் அவர் அந்த கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தொடர்பு கொண்ட பொழுதும் அவருடைய தொலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், சிதம்பரம் தொகுதியில வேட்பாளர் பாரி MBBS ஒரு மருத்துவர், அதிமுக விஜய் கூட்டணி அமைந்தால் நாம் வெற்றி பெறுவது எளிது என்கிற அடிப்படையிலே முஷிக்கு 500,000 ரூபாய் கையூட்டு கொடுத்து அந்த தொகுதியை வாங்கி இருக்கிறார். ஆனால் அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைக்காததால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. விஜய் கட்சியில வேட்பாளராக 500,000 ரூபாய் செலவு செய்து சில 1000 வாக்குகளைத்தான் வாங்க முடியும். கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. ஆகையால் நான் கொடுத்த தொகையை திருப்பி கொடுத்து விடுங்கள், நான் தொகுதியிலிருந்து வெளியேறி விடுகிறேன் என்று அந்த வேட்பாளர் மருத்துவர் டாக்டர் பாரியும் அவருடைய தந்தையார் தமிழ் மாநில காங்கிரசில் மாவட்ட தலைவராக நெடுஞ்செழியனும் முஷியிடம் அழுத்தம் கொடுத்த பிறகு முஷி எதா இருந்தாலும் தேர்தல் முடிந்துதான் பேசப்படும், ஆகையால் இப்பொழுது என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகையால் நாங்கள் செலவு செய்த தொகை, புஷிக்கு கொடுத்த தொகையை அதிமுக வேட்பாளர் கொடுத்தால் அவருக்கு ஆதரவு கொடுக்கிறோம், திமுக வேட்பாளர் கொடுத்தால் அவருக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகு விஜய் கட்சி ஆங்காங்கே திமுக அதிமுக வேட்பாளர்களால் 500,000 ரூபாய்க்கு பேரம் பேசப்படுகிறது. கரூர் செந்தில் பாலாஜி ஆட்கள் ஒரு வேட்பாளரை தொடர்பு கொண்டு பணம் கைமாறுகிற நிலைமையில் அவர் அவர் கட்சியை சார்ந்தவர்களே அந்த ரகசிய சந்திப்பு நடக்கிற இடத்திற்கே வந்து அவரை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் என்ற செய்திகளும் வருகிறது. ஆக விஜய் கட்சி வேட்பாளர்கள் பல லட்சம் சில லட்சம் தொகை அவர்களுக்கு பேரம் பேசப்பட்டு அவர்களும் அதற்கு ஆட்பட்டு தொகை அதிகமாக மாறுகிற பொழுது குறைந்தது 15 லட்சம் 20 லட்சம் வருகிற பொழுது அவர்களும் மாறுவதற்கான வாய்ப்புகள் விஜய் கட்சியினர் மீது அந்த பார்வை படர்ந்திருக்கிறது. இது விஜய் ஆதவ் அர்ஜுனா போன்ற மேல்மட்ட தலைவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது.
1: இப்ப நாம் தமிழர் கட்சி சீமானை எடுத்துக்கொண்டால் முன்னைய தேர்தல்கள்ல ஒவ்வொரு கட்சியினரையும் அவர்களை அந்த எந்தெந்த தொகுதியோ அங்கே அவர்களை தாக்கி பேசாமல் இருப்பதற்காக பணம் பெற்றதாக கூட முன்னர் தவறுகள் வந்திருந்தன. அப்ப அவருக்கு இந்த முறை விஜய கட்சியினருக்கு பணம் கொடுக்கப்படுகிறபடியினால் அவருக்கு பணம் கிடைக்காத சூழல் இருக்கிறதா, அல்லது அவருக்கும் பணம் கொடுத்து தங்களை விமர்சிக்காத வகையில வேட்பாளர்கள் பார்த்துக் கொள்கிறார்களா?
0: சீமான் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழருக்கு சபரீசன் ஒரு பெரிய தொகையை பேரம் பேசி கொடுத்து விட்டார். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இலக்கு விஜயை ஆங்காங்கே அவரை விஜய் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும், தாக்குதல் அதாவது கருத்து ரீதியாக கடுமையான தாக்குதல் கொடுக்க வேண்டும். இதுதான் சாட்டைக்கும் சீமானுக்கும் திமுக மருமகன் சபரீசனால் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அதை அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சீமானை பொறுத்தவரை சீமான் திமுகவை தாக்குவதில்லை, அவருடைய முழு தாக்குதலும் விஜயை நோக்கித்தான் இருக்கிறது. திமுகவும் விஜயை தாக்குகிறது, சீமானும் விஜயை தாக்குகிறார். ஆக இரண்டு பேரும் ஒரே நேர்கோட்டிலே போகிறதை பார்த்தால் சீமானுக்கு சபரீசன் ஏதோ குட்டி வழங்கி இருப்பதாக தெரிகிறது என்று வாக்காளர்களே பேசிக் கொள்கிறார்கள். இந்த இந்த சூழல் சீமானுடைய வாக்கு வங்கி புது வாக்காளர்கள் இளைஞர்கள்
1: சவுக்கு சங்கருடைய கருத்தை இப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா?
0: என்ன கருத்து?
1: விஜய்க்கு எதிராக அவர் பேசுவார கருத்து
0: இல்ல, விஜய்க்கு எதிராக பேசப்படுகிற சவுக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய பிணை போன மாதம்
1: ஆந்திர பிரதேசத்துல வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
0: பிணை முடிந்த பிறகு காவல்துறை கடுமையாக அவரை தேடி அலைந்து அவருடைய தோழி மாணவியோடு ஆந்திராவில கைது செய்யப்பட்டு இப்பொழுது மாதவரம் காவல் நிலையத்தில் வைத்து மாதவரம் முதல் நிலை நீதியரசர் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த அடைப்புக்கு பின்னால் இவ்வளவு அவசரப்பட்டு அடைப்பதற்கு காரணம் இவர் திமுகவை விமர்சனம் செய்ய போகிறார், திமுகவை பழுது
1: சொல்லப்படுற காரணம் தொழிலதிபர் ஒருவரை மிரட்டி பணம் பறித்த மோசடி தொடர்பாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டதாகத்தானே சொல்லப்படுகிறது.
0: இல்ல, காவல்துறையை பொறுத்தவரை உள்நோக்கத்தை என்றைக்குமே அது சொல்லாது. காரணம் திமுகவுக்கு எதிராக அவரிடம் கடுமையாக விமர்சனத்தை எங்கோ ஒளிந்து இருந்து கொண்டு அந்த ஐடியை பயன்படுத்தி திமுகவை அவர் இன்னும் கடுமையாக பல அதிர்ச்சி தகவல்களை நான் வெளியிட போகிறேன் என்று அவர் வீடியோ வெளியிட்டு நான் குஜராத்திலே அமித்ஷா பாதுகாப்பிலே இருக்கிறேன் என்று சொன்னதையெல்லாம் தமிழக காவல்துறை ரசிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது கமிஷனராக இருக்கிற காவல்துறை கமிஷனர் ஆஃப் போலீஸ் அருண் அவர்களை அருண் ஐஸ்கிரீம் என்றுதான் சவுக் அவரை விமர்சிப்பார். அப்போ சவுக் தேர்தல் முடிகிற வரை சிறையிலே அடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய நீண்ட கால திட்டம். அதையும் மீறி அவர் பிணையிலே வந்து குஜராத்திலே ஒளிந்திருந்து ஆந்திராவிலே ஒளிந்திருந்து திமுக மீது ஏதோ ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்கு தயார் நிலையில் இருந்த பொழுது கொண்டிருக்கிறார், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மாலதி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அவருடைய பழைய கூட்டாளியான லியோ அவர்கள் இப்பொழுது சிறையிலிருந்து மீண்டு வந்து சிறையில இருந்து எனக்கும் சவுக்கும் தொடர்பு இல்லை, என்னோடு அவரை தொடர்புபடுத்தி பேசுவது மூடத்தனம் முட்டாள்தனம் என்று லியோவும் இப்பொழுது சமூக வலைதளங்களில பேஸ்புக் போன்ற பகுதிகளில அந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார். ஆக சவுக்கருடைய கைது திமுக தோல்வி பயத்தை காட்டுகிறது. இதை இப்படியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆந்திராவுக்கு சென்று குஜராத்துக்கு சென்று சவுக்கை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சவுக்கு பல லட்சம் வாக்குகளை திமுக வாக்குகளை பிரித்து விட மாட்டார். இப்படி ஒரு சூழலில் சவுக்குக்காக திமுக இவ்வளவு சிரமம் எடுப்பது என்பது தோல்வி பயத்தை தான் காட்டுகிறது என்ற செய்தி தான் உலா வருகிறது.
1: அடுத்ததாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் தொடர்பாக தமிழகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அதற்கு எதிரான எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்களா? கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அது தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கிறார்களா? இந்த யுத்தத்தின் ஊடாக அனைத்து நாடுகளுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் மத்திய அரசு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுக்கிற வகையில் ஆர்ப்பாட்டங்கள் ஏதாவது நடந்திருக்கிறதா?
0: இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் எரிவாயு தட்டுப்பாடு கடுமையாக இருக்கிறது. ஒரு நடுத்தர அடித்தட்டு மக்கள் உணவு, அதாவது வேலைக்கு செல்லுகிற இளைஞர்கள் முதியோருடைய உணவு தேவையை சாலையோர வண்டிகள் சாலையோர உணவு கடைகள் தான் அதை சேர்த்து வைச்சது. இப்பொழுது 2000 ரூபாய் விற்ற அந்த எரிவாயு உருளை 3 மடங்கு 6000 ரூபாய்க்கு விற்பதாக ஒரு சாலையோர கடைக்காரர், இரவு உணவு கடைக்காரர் வருத்தப்பட்டு சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த சாலையோர உணவு கடை என்பது சென்னையில எனக்கு தெரிந்த பல 1000 கடைகளுக்கு மேலாக இருக்கிறது. குறிப்பாக திருவள்ளிக்கேணி அங்கு மேன்ஷன்கள் தனி, அதாவது அந்த இளைஞர்கள் வேலைக்கு போகிற இளைஞர்கள் வந்து அரையெடுத்து தங்குகிற இடம் திருவள்ளிக்கேணி. அங்கு 100க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள், அவைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. அதை விட தேநீர் கடைகள், தேநீர் கடைகளில இந்த எரிவாயு உருளை 2000 ரூபாய்க்கு வாங்கின உருளை 6000 ரூபாய்க்கு விற்கிறது என்று அவர்கள் இந்த சிற்றுண்டிகள், அதாவது வடை பஜ்ஜி பொங்கல் போண்டா இதெல்லாம் அவர்களால தயாரிக்க முடியவில்லை. தேநீர் மட்டும்தான் அந்த கடைகளில் இருக்கிறது. இது நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. அதே போல தங்கும் விடுதிகளிலே சில இடங்களில அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுவது உண்டு. மாதம் 5000 ரூபாய் 3 நேரம் உணவு தங்குகிற இடம். இதற்கெல்லாம் இந்த வெளியூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சென்னைக்கு வந்து மேன்ஷனில் தங்கி வேலை பார்ப்பவர்கள், அவர்களுடைய நிலைமையும் படு திண்டாட்டமாக இருக்கு. அந்த எரிவாயு உருளை கிடைக்காத காரணத்தினால் பல தங்கும் விடுதிகளில உணவு நிறுத்தப்பட்டு விட்டது. இது பெரிய பாதிப்பு. அதை தாண்டி ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் அமெரிக்கா ட்ரம்பை எதிர்த்து சிபிஎம் சிபிஐ ஒரு ஆரம்ப கட்டத்தில் போராடி இப்பொழுது அவர்கள் அரசியல் தேர்தல் களத்துக்கு வந்து விட்டார்கள். அதனால் கம்யூனிஸ்டுகளுடைய பங்கும் முடிந்து போய்விட்டது. ஈரான் அப்பாவி குழந்தைகளை கொன்றொழித்த அமெரிக்காவை உலக நாடுகள் புறக்கணிக்க வேண்டும். உலக ஐரோப்பா யூனியன் அவர்களை எந்த பொருளையும் இறக்குமதி செய்யக்கூடாது என்று முஸ்லீம் அமைப்புகள் போராட்டங்களும், அந்த போராட்டங்களும் ஏறக்குறைய ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வரை அமெரிக்கா தூதரகத்துக்கு முன்பு நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது தேர்தல் ஜுரம் வந்துவிட்ட பிறகு அவர்களும் அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு தேர்தல் களத்திலே குதித்து விட்டார்கள். தான் இப்ப அமெரிக்க சுதந்திரத்துக்கு முன்பு அதிகமான முஸ்லீம் அமைப்புகளோ கம்யூனிஸ்ட் அமைப்புகளோ போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்.
1: சரி, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களால நேரடியாக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியுமானால் எங்களுடைய ஈழத்து பயணமும் நாங்கள் அங்கு கண்ட விடயங்கள் தொடர்பாக உரையாடலாம். வரும் ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடியுமோ தெரியவில்லை.
0: அதிகாலை 2 மணிக்கு.
1: ஆமாம்,
0: நான் சென்னையில் தான் தங்க போகிறேன். அதனால் நீங்கள் அதிகாலை எனக்கு இரவே ஞாபகப்படுத்தினீர்கள் என்றால் நேரத்திலே தூங்கியிருந்து 2 மணிக்கு நான் தயார் நிலையில் இருப்பேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்ப பாண்டிச்சேரி நிலவரம் என்ன மாதிரி? பாண்டிச்சேரி நிலவரம் தேர்தல் நிறைவாக
0: இன்று பாண்டிச்சேரி தேர்தல் வாக்களிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். பாண்டிச்சேரியில் மீண்டும் ரங்கசாமி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரங்கசாமி பாஜக கூட்டணி முன்னெடுப்பில் நிற்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தினால ரங்கசாமி மீண்டும் ஒரு பரபரப்பு அரசியலில் இருக்கிறார். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு பரபரப்புக்கு குறைவாக இருக்கிறது. ஆக தேர்தல் முடிவு என்பது மீண்டும் ரங்கசாமியே முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவு வருகிற பொழுது காங்கிரஸ் பழைய நிலையிலிருந்து முன்னேறுகிறதா என்ற ஒரு சூழல் பார்க்கப்படும். அதே போல சார்லஸ் மார்டின் ஆதவரிஜனாவுடைய மைத்துனர், அவரும் வேட்பாளர்களை போட்டு களமிறங்கி இருக்கிறார். ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்தால் அவர் சொல்லுகிறவர் தான் பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று லட்சிய ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சியை ஸ்தாபித்து பல கோடிகளை வாரி இறைத்து கொண்டிருக்கிறார். அம்மா லால்குடியில கோடிகளை வாரி இறைத்து கொண்டிருக்கிறார். மகன் பாண்டிச்சேரி அரசியலிலே முதலமைச்சர் வேட்பாளரை நான் தான் தீர்மானிப்பேன் என்று அவர் பாண்டிச்சேரியிலே முகாமிட்டு இருக்கிறார். அவருடைய மைத்தினர் லீமா ரோசனுடைய மகள் டிசியினுடைய கணவர் விஜய் கட்சியினுடைய 2ம் கட்ட தலைவராக ஆதவ் அர்ஜுனா சென்னை வில்லிவாக்கம் பகுதியில அவர் களமிறங்கி இருக்கிறார். ஆக லாட்டின் மார்டின் குடும்பமே தமிழ்நாடு பாண்டிச்சேரி அரசியலில பரபரப்பான குடும்பமாக மாறி இருக்கிறது. பார்ப்போம் பாண்டிச்சேரியில் யார் முதலமைச்சராக வரப்போகிறார்கள். அவர்களை சார்லஸ் மார்டின் கட்டுப்படுத்துகிறாரா? மார்டினுடைய மனைவி லீமா ரோஸ் லால்குடியில் வெற்றி பெற்று சட்டசபைக்கிலே போக போகிறாரா? அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா அவரும் சட்டசபைக்குள்ள விஜய் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ளே போக போகிறாரா என்பதையெல்லாம் மே மாதம் 3ம் 4ம் தேதிகளில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியினுடைய நிலைமைகள் முழுமையாக தெரிந்துவிடும். அதுவரை பொறுத்திருப்போம்.
1: இதுல என்னொரு கேள்வி இருக்கிறது. என்னென்ன தேர்தலுக்கு முன்பாக குறிப்பிட்டிருந்தார்கள், புதுவை மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த கோரிக்கை கைவிடப்பட்டு விட்டதா?
0: இல்ல, அது நீண்ட காலமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாஜக ஆட்சி காலத்துல ஆளுநரிடம் இப்ப ரங்கசாமி அத்தனை பேருமே இப்ப மாநில அரசின் நிதியை டெல்லியிடம் எதிர்பார்த்து எத்தனை ஆண்டு காலம் பாண்டிச்சேரி மக்கள் வாழ்வது? பாண்டிச்சேரி மக்களுக்கு தமிழ்நாட்டை போல சுயாட்சித அதாவது சுயநிர்ணய உரிமையோடு மாநில அரசே நிதியை கையாளக்கூடிய தமிழ்நாட்டை போல தனி அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்பது நீண்ட கால போராட்டம், பாண்டிச்சேரி மக்களுடைய போராட்டம். இது இந்த தேர்தலில பிரதான கோஷமாக பார்க்கப்படுகிறது. யார் மாநில அந்தஸ்துக்கான அதிகாரத்தை கொடுப்பதாக மோடி வந்திருந்த பொழுது கூட இந்த கோரிக்கை மோடியிடமே வைக்கப்பட்டது. மோடி அதற்கான டெல்லி அதற்கான யோசனையை அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த தேர்தல் பாண்டிச்சேரி தனி மாநில அந்தஸ்து கிடைக்குமா அல்லது கிடைப்பவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்பதையெல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு வீரியமாக காட்டும் என்பதை பாண்டிச்சேரி மக்கள் நிரூபிப்பார்கள்.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை இரவு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

தோண்ட தோண்ட கிடைக்கிற புதையல் மாதிரி இந்த உலகத்துல மர்மங்கள் புதஞ்சிருக்கு. அத நாங்க ஒண்ணும்னா தோண்டி எடுக்க போறோம். பயங்கரமான அமானுஷ்யமான நம்ப முடியாத திகிலான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா, அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678 8 9 6 8. நாங்க சொல்ற கதைகள் உண்மையா இல்லையாங்கிற முடிவை உங்ககிட்டே விட்டுறோம். பயந்தவங்க இப்பவே ஒதுங்கிருங்க. தைரியம் இருந்தா தொடர்ந்து

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: தட்டா தொண்டாங்க தரலாங்க சாங்க உள்ளார.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில் எத்தி வச்சு.

0: அனிருத்தோட சில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. பேட்டா படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால கூலி படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது.
1: நானும் ரவிஜியும் சேர்ந்து ஒரு காணொலியை செஞ்சிருக்கோம். என்ன காணொலி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே எங்களுடைய சமூக ஊடக தளங்களுக்கு நீங்க செல்லலாம். @oli968fm என்கிற எங்களுடைய டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களுக்கு நீங்க செல்லலாம்,
0: அல்லது நீங்க வாட்ஸ்அப் அனுப்பலாம். 9678896 உங்களுக்கு லிங்க நாங்க கொடுக்கறோம். எங்களோட இது வணக்கம்
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: ECPI நோக்கி செல்லும் KPE டெம்பனிஸ் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
7: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
8: அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
9: அனுஷா புஷ்ப கடை 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639
10: சிங்கப்பூர் மக்களே, வாகன கண்காட்சியில் BYD கூட்டத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் அபார திறன் கொண்ட புத்தம் புதிய CL6 DMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD C-Lion 7, CL6 EV, AT03 உள்ளிட்ட அனைத்து ரக BYD வின் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும் அதிர்ஷ்ட குலுக்கில் பங்கேற்று பட்டச்சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். May 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள், BYD-யுடன் இணையுங்கள்.
11: POSB Everyday அட்டையோடு நாள்தோறும் 10க்கு 10 தான். நீங்கள் உணவை வாங்கும் போது 10 விழுக்காடு ரொக்க கழிவுகளை பெறலாம். சிம்பிளி கோவோடு பயணம் செய்யும் போதும் மலேசியாவில் ரெங்கிட்டில் செலவு செய்யும் போதும் கழிவுகள் உண்டு. இப்போதே பதிவு செய்து 740 வெள்ளி மதிப்புள்ள சாம்சங் 28-inch பயணப்பெட்டியை பெறலாம். சலுகை குறியீடு POSB SAM. மேல் விவரங்களுக்கு POSB1010.com. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. POSB Everyday அட்டை இருந்தால் 10க்கு 10 தான்.
12: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
13: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
1: வணக்கம். காலைமணி 7, மீடியா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெயஸ்ரீ. சிங்டல் சிறப்பு தள்ளுபடி பங்குகளை மத்திய சேமநிதி கழகத்திலிருந்து பங்குதாரர்களின் மத்திய வைப்புத்தொகை கணக்குகளுக்கு மாற்றும் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் மூலம் பங்குதாரர்கள் அந்த பங்குகளை நேரடியாக நிர்வகிக்க முடியும். சுமார் 615,000 சிங்கப்பூரர்கள் பங்குகளை வைத்துள்ளனர். அவர்களில் 5 பேரில் 3 தனிப்பட்ட மத்திய வைப்புத்தொகை கணக்குகள் உள்ளன. சிறப்பு தள்ளுபடி பங்குகளை வைத்திருப்போரை மோசடிகளிலிருந்து பாதுகாக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. திட்டம் தன் நோக்கத்தை நிறைவேற்றியுள்ளதாக மனிதவள துணை அமைச்சர் டினேஷ் வாசுதாஸ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எனவே அது மேலும் நீட்டிக்கப்படாது என்று அவர் கூறினார். புதிய மத்திய சேமநிதி முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் பின்னர் தகவல் பகிரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் மலேசியாவின் கிழக்கு கரை மாநிலங்களுடன் நெருக்கமான உறவை வளர்த்துக் கொள்ள விரும்புவதாக மூத்த அமைச்சர் லீ சென் லூங் கூறியிருக்கிறார். பயணத்துறை, புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி, கரையோர பாதுகாப்பு போன்றவற்றில் வாய்ப்புகளை உருவாக்க பஹாங், திரங்கானு மாநிலங்கள் முக்கிய பங்காற்றலாம் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியாவுக்கான தமது 5 பயணத்தின் முடிவில் திரு லீ இதனை தெரிவித்தார். திரங்கானுவில் திரு லீ அம்மாநிலத்தின் முதலமைச்சர் அஹமத் சம்சூரி முக்தாரை சந்தித்தார். தேசிய அளவிலான நல்ல உறவுகளுக்கு மாநில அளவிலான ஒத்துழைப்பு துணையாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். சிங்கப்பூரின் உயரிய ராணுவ விருது ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு படை தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் ஆர்டர் மிலிட்டரி எனும் அந்த விருது தற்காப்பு அமைச்சில் அட்மிரல் டேவிட் ஜான்ஸ்டனுக்கு வழங்கப்பட்டது. அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அவருக்கு அந்த விருதை வழங்கினார். சிங்கப்பூர் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தியதற்காகவும் இரு நாடுகளின் ராணுவங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தியதற்காகவும் அவர் கௌரவிக்கப்பட்டார். அட்மிரல் டேவிட் ஜான்ஸ்டனின் தலைமைத்துவத்தின் கீழ் ஆஸ்திரேலிய தற்காப்பு படை சிங்கப்பூர் ஆயுதப்படை இரண்டும் இணைந்து ஒத்துழைக்க வகை செய்யப்பட்டது. பயிற்சிகள் பரிமாற்றங்கள் மூலம் மக்களுக்கு இடையிலான உறவுகளும் நெருக்கமாகியுள்ளன. ஆசியான் தலைவர்கள் உச்சநிலை மாநாட்டில் மத்திய கிழக்கு போரால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடி பற்றி முக்கியமாக பேசியுள்ளனர். மாநாடு பிலிப்பீன்ஸில் நடைபெற்று வருகிறது. அவசர நிலைமைகளை சமாளிக்க ஆசியான் அமைப்பு மேலும் தயாராக இருக்க வேண்டும் என்று மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் பிலிப்பீன்ஸ் தெரிவித்துள்ளது. பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் மரியா தெரீசா லசாரோ போர் ஆசியான் அமைப்பின் முக்கிய முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது என்றார். உணவு, எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவை அதில் அடங்கும். உச்சநிலை மாநாட்டின் இரண்டாம் நாளில் அவர் உரையாற்றினார். மத்திய கிழக்கு மோதல் அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஆசியான் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றை ஒன்று தாக்கியுள்ளன. இரு நாடுகளுக்கு இடையிலான சண்டை நிறுத்தம் பாதிக்கப்படக்கூடும். இருதரப்பும் அமைதி ஒப்பந்தத்தை முடிவு செய்ய எடுக்கப்படும் முயற்சிகளும் இதன் மூலம் சிக்கலாகக்கூடும். அமெரிக்காவும் அதன் வட்டார நட்பு நாடுகளும் ஈரானில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சில முக்கிய இடங்களை தாக்கியதாக தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்க மத்திய தளபதியும் ஈரான் ராணுவ நிலையங்களை தாக்கியது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக அவை தாக்குதல் நடத்தியிருந்ததாக அமெரிக்கா சொல்கிறது. ஈரான் தாக்குதல்களுக்கு கடுமையாக பதிலளிக்கப் போவதாக எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சண்டை நிறுத்தத்தை மீறியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜூலை 4 தேதிக்குள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். இல்லையெனில் முன்பை விட இன்னும் அதிகமான வரிகள் விதிக்கப்படும் என்றார் அவர். ஜூலை 4 அமெரிக்காவின் 250th சுதந்திர தினம். அதற்குள் ஐரோப்பிய ஒன்றியம் வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வன் டெலேயானுடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும் திரு டிரம்ப் தெரிவித்தார். கடந்த ஆண்டு இருதரப்பும் 15 விழுக்காடு வரிக்கு இணங்கியிருந்தன. ஆனால் அதற்கான இறுதி ஒப்புதல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஐரோப்பிய வாகனங்களுக்கு 25 விழுக்காடு வரை வரி உயர்த்தப்படும் என்றும் திரு டிரம்ப் முன்பு எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை அருகே சீனாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் திங்கட்கிழமை நடைபெற்றதாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சீன எண்ணெய் கப்பல் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்படுவது இதுவே முதன்முறை என கூறப்படுகிறது. கப்பல் தீப்பற்றி சேதமடைந்தது. உலக எண்ணெய் எரிவாயு விநியோகத்தின் சுமார் 20 விழுக்காடு ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து அங்கு கப்பல் போக்குவரத்து கணிசமாக குறைந்துள்ளது. லிம்ஜுகாங் கடற்கரைக்கு அருகில் மீன் பண்ணையில் பணிபுரிந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிர் இழந்துள்ளார். சம்பவம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சுமார் 4 மணி அளவில் நடந்தது. 30 நபர் மயக்க நிலையில் உட்லண்ட்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் அவர் அங்கு உயிர் இழந்தார். காவல்துறையினர் சம்பவத்தில் சந்தேக காரணம் இல்லை என்று தெரிவித்தனர். மின்னல் மழை எச்சரிக்கை வந்தால் பொதுமக்கள் உடனே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனா்.

0: அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
2: வணக்கம் சிங்கை, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: உழைப்பாளர் தினம் வந்தாச்சு. இஸ்டாராவின் உழைப்பாளர் தின சிறப்பு விற்பனை May 1 to 10.
5: பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்குலியில் 50% தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 30% தள்ளுபடி.
4: முதல் 200 வாடிக்கையாளர்களுக்கு இலவச வேஷ்டி அல்லது சேலை வழங்கப்படும்.
5: பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குலி முற்றிலும் கிடையாது.
4: இன்று முதல் May 10 மட்டுமே உழைப்பாளர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்க. இந்த சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: எனக்கு
7: போல மென்மையாகவும் மனமாகவும் இருக்கிற அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி அரிசியில சமைச்ச பிரியாணி தான் வேணும்.
6: சரிங்க, அப்படியே சமைச்சறேன். அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி கிளாசிக் பாஸ்மதி அரிசி வகைகள் இப்போது எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இன்றே வாங்குங்கள். anarkali.com.sg மொத்த விற்பனையாளர் சைட் முகமது ட்ரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கள்.

0: வணக்கம் சிங்கை.
1: மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. தமணி நீ செய்ய, தமன் மேகா ஜனனி ஆகியோர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
0: அடுத்தடுத்து உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்கள் இடம்பெற போகுது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில அந்த வரிசையில இந்த பாடல கேட்போம்.
1: ரெமோ திரைப்படத்தில இருந்து பாடல கேட்க போறீங்க.
0: இவ்வாறு நட்சத்திரம் அஜித் அவர் நடித்த தீனா படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறும் சற்று நேரத்துல.
2: வணக்கம், என் பெயர் ஆர்யாவேல். நான் ஆண்டர்சன் தொடக்க பள்ளியில் இரண்டாம் வகுப்பில் படிக்கிறேன். உன் கேள்விக்கு பதில் கற்பாம் பூச்சி.
0: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: இது வணக்கம் சிங்கை.

0: because if you never try, you will never know.
1: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் gctenablefund.sg. இது GoTalk Enable நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு MediaCorp.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி எடுக்கும்.
2: ஸ்ரீமன்சாலி முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒருக்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
4: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
5: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
4: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பெரியவர்களுக்கான போட்டி அங்கம் வந்து விட்டது. நீங்க சரியான பதில சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி பரிசா வழங்க நாங்க காத்துக்கிட்டே இருக்கோங்க. மூன்று தகவல்களை நாங்க சொல்லுவோம். இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்.
3: முதல் தகவல், இன்று உலக கழுதை தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
2: இரண்டாவது தகவல்,
3: லீ மிங் ஹங், இவரு வியட்நாமின் பிரதமர்.
2: மூன்றாவது தகவல்,
3: பிரபல F1 கார் பந்தய ஓட்டுநர் லூயிஸ் ஹாமில்டன் பொருந்தும் வாகனம் மெர்சடிஸ்.
2: இந்த மூன்று தகவல்கள் எந்த தகவல் பொய்யானது? இப்பவே உங்களுடைய பதில்களை 9 6 7 8 8 9 6 8 என்ற எனக்கு அனுப்பி வச்சிருங்க. அனுப்பு முதல் நேயருக்கு ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி பரிசு.
3: 80களில் வந்து ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக வரப்போகுது.
2: பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இருந்தும், அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்தில் இருந்தும் இசைஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக பாடல்கள். இதோ
3: 7:27 ஆகிவிட்டது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
2: ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்தா காஃபிய யாருக்கு கொடுக்க போறோம் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாங்க மூன்று தகவல்களை மீண்டும் தெரிஞ்சுக்கலாமா? முதல் தகவல்,
3: இன்று உலக கழுதை தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
2: இரண்டாவது தகவல்,
3: லே மிங் ஹங் இவர்தான் வியட்நாமின் பிரதமர்.
2: மூன்றாவது தகவல்,
3: லூயிஸ் ஹாமில்டன் பிரபல F1 கார் பந்தய ஓட்டுநர், இவர் தற்போது பொருந்தும் வாகனம் மெர்சிடிஸ்.
2: இந்த மூன்று தகவல்கள்ல பொய்யான தகவல்.
3: மூன்றாவது தகவல், பிரபல F1 கார் பந்தய ஓட்டுநர் லூயிஸ் ஹாமில்டன் இப்ப செலுத்தும் வாகனம் ஃபெராரி நிறுவனத்தின் வாகனம்.
2: சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் சந்திரா.
3: ஜோதிஷ்டா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு. வாழ்த்துகள்.
4: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
2: மண்டாய் அவென்யூவை நோக்கி செல்லும் CTE SLE செல்லும் வழியில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள்.

0: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
1: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
0: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
2: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
3: விக்டரி முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
1: என்ன முடிய போகுதானே?
3: KFC-இன் சம்யாங் புல்டாக் கபோடரா டபுள் டான், இதை வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
1: என்ன சொல்றீங்க?
3: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபோடரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
1: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
3: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-இல் மட்டுமே.
1: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன கவுண்டர் படத்துல கவுண்டமணி செந்திலுடைய இந்த நகைச்சுவைய மறக்க முடியுமா?
5: இது என்னென்ன?
6: எலுமிச்சம்பழம்.
5: இதுக்கு முன்னாடி
6: எலுமிச்சங்காய்.
5: இது என்னென்ன?
6: வாழைப்பழம்.
5: இதுக்கு முன்னாடி
6: வாழைக்காய்.
5: இது என்னென்ன?
6: மாம்பழம்.
5: இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன?
6: தேங்காய்.
5: இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்ட, இதுக்கு போட்டு அடிக்கிறாய்.
6: எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கே, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
5: அண்ணா,
6: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
5: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: இந்த கேள்விக்கான பதில் தெரியலனாலும், உடச்ச தேங்காவை சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு குளிர்பதன பெட்டியில வச்சு எடுக்கும் போது பார்த்தா தேங்காய் லேசா வண்ண மாறி இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் வழவழப்பாகவும், தேங்காயில சில பகுதிகள் கருப்பு நேரத்துல மாறி இருப்பதையும் நம்மால உணர முடியும். இதை தவிர்க்கிறதுக்கு நாம உடைச்ச அந்த தேங்காவின் எல்லா பகுதிகளையும் கொஞ்சம் உப்பு தடவி நாம குளிர்பதன பெட்டியில வைக்கலாம். அதன் பிறகு தேவைப்படும் போது தேங்காவை சுத்தமா கழுவி பயன்படுத்தினா பிரச்சனையே இருக்காதுங்க. அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இயற்கையான இனிப்பும் நிறைந்த ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை இன்றே ருசித்து மகிழுங்கள். எந்த நேரத்திலும் அனுபவிக்க ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்கள்.

தாழாத குருராஜ் ராக்கான ஈரமாஜ் கனி கொண்ட கிளையுண்டு கிளையோடு கிளியுண்டு பசியார நேரமாச்சு தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு
1: அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொமட் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர்தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
3: இசைஞான இளையராஜாவின் இசையில் கோபுரங்கள் சாய்வதில்லை. அடுத்த வாரிசு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற்றன.
4: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வியட்நாமின் பிரதமர் பேரை நம்ம கொடுத்திருந்தோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஆசியான் தலைவர்களின் கூட்டம் தொடங்கினுச்சு. உங்களுக்கே தெரியும், பல பேரை வாசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புற தகவலை பத்தி. சீபுல இந்த முறை அந்த கூட்டம் நடைபெற்றது. காரணம், இவ்வாண்டு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு பிலிப்பீன்ஸ்.
3: உலகளாவிய சூழல் இப்பொழுது சற்று சவாலானதாகவும் நிச்சயமற்றதாகவும் இருக்கிறதுனால ஒருங்கிணைப்பை முன்னெடுத்து செல்வதில் ஆசியான் உறுதியாக உள்ளது. இதை வலியுறுத்துற மாதிரி இந்த கூட்டம் அமைந்துள்ளது.
4: 48வது முறையா நடக்கிற இந்த ஆசியான் கூட்டத்துல இன்னும் பல முக்கியமான கூறுகள் விவாதிக்கப்படும் அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில நேற்று ஒரு காணொலி பார்த்திருந்தேன் சஜினி,
3: சொல்லுங்க.
4: அவருடைய சொந்த விமானத்துல புருனேயின் அரசர் ஹஜி ஹசனால் பால்கியா அவருடைய சொந்த விமானத்துல வந்து இறங்கியிருந்தாரு. இதுல ரொம்ப வினோதமான ஒரு தகவல் என்னன்னா, அந்த விமானத்தை செலுத்தின விமானியே அவர் தான்.
3: புருனேயின் அரசர் திரு ஹசனால் பால்கியா அடிக்கடி இது செய்வதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அதிகாரப்பூர்வ மாநாடுகளுக்கு அவரு தானே தமது சொந்த விமானத்தை செலுத்துவதாக கூறப்பட்டுள்ளது.
4: இணைந்திருக்க எங்களோட தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
3: ரவிஜி
4: சஜினி
5: 96 போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்துகள் நேர்ந்துள்ளன. சிடிஇயை நோக்கி செல்லும் SLE மண்டை அவென்யூவிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. பிஐஇயை நோக்கி செல்லும் TPE அப்பர் சாங்கி ரோட் நார்த் எக்ஸிட் அங்கேயும் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக பொங்கோல் ரோட் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: நீங்க ஒரு வியாபாரியா?
1: உங்க தொழில நீங்க வீட்டுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா?
2: நாங்க உங்களை தான் தேடுறோம்.
3: நீங்க வீட்லயே பேக் பண்ணலாம்,
4: வீட்ல இருந்து துணி தச்சு கொடுக்கலாம்,
3: சாப்பாடு சமைத்து கொடுக்கலாம்,
4: ஓவியங்கள் வரையலாம்,
3: அழகு பராமரிப்பு செய்யலாம்.
1: எப்படிப்பட்ட தொழில வீட்டிலேயே செய்யும் ஒருவராக நீங்க இருக்கலாம்.
3: உங்க தொழில பற்றி எங்க கிட்ட சொல்லுங்க.
4: வார இறுதியில சனிக்கிழமைல நாங்க உங்ககிட்ட பேச ஆசைப்படுறோம்.
3: வீட்டில இருந்து தொழில் செய்யும் ஒருவரா இருந்தீங்கன்னா இப்பவே எங்க கிட்ட தெரியப்படுத்துங்க.
4: வாட்ஸ்அப்க்கு உங்களுடைய விவரங்களை அனுப்பி வைங்க. அனுபவனேயன் 9678 9688 #homebiz.
1: உங்க தொழில பற்றி நீங்க சொல்றதுனால நீங்க மற்றவங்களை ஊக்குவிக்கிறீங்க.
3: உங்க தொழில பற்றி மக்களுக்கு தெரிவிக்க
4: ஒலியில நாங்க எடுக்கிற ஒரு சிறு முயற்சி
5: இதோ.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்க இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 8, மீடியா காபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெய்ஸ்ரீ. சிங்டா சிறப்பு தள்ளுபடி பங்குகளை மத்திய சேமநிதி கழகத்திலிருந்து பங்குதாரர்களின் மத்திய வைப்பு தொகை கணக்குகளுக்கு மாற்றும் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் மூலம் பங்குதாரர்கள் அந்த பங்குகளை நேரடியாக நிர்வகிக்க முடியும். சுமார் 615,000 சிங்கப்பூரர்கள் பங்குகளை வைத்துள்ளனர். அவர்களில் 5 பேரில் 3 பேருக்கு தனிப்பட்ட மத்திய வைப்பு தொகை கணக்குகள் உள்ளன. சிறப்பு தள்ளுபடி பங்குகளை வைத்திருப்போரை மோசடிகளிலிருந்து பாதுகாக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. திட்டம் தன் நோக்கத்தை நிறைவேற்றியுள்ளதாக மனிதவள துணையமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எனவே அது மேலும் நீட்டிக்கப்படாது என்று அவர் கூறினார். புதிய மத்திய சேமநிதி முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் பின்னர் தகவல் பகிரப்படும் என்றும் கூறப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹார்முஸ் நீரணியில் 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அந்த போர்க்கப்பல்கள் தாக்குதலின் நடுவில் பாதுகாப்பாக வெளியேறியதாக அவர் கூறினார். கப்பல்களுக்கு எந்த சேதமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தாக்குதலை நடத்திய ஈரான் தாக்குதல்காரர்கள் கடுமையாக காயமடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். பல சிறிய படகுகளும் முழுமையாக அழிக்கப்பட்டதாக திரு டிரம்ப் கூறினார். இந்நிலையில் ஹார்முஸ் நீரணையில் அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றை ஒன்று தாக்கியுள்ளன. இரு நாடுகளுக்கு இடையிலான சண்டை நிறுத்தம் பாதிக்கப்படக்கூடும். இருதரப்பும் அமைதி ஒப்பந்தத்தை முடிவு செய்ய எடுக்கப்படும் முயற்சிகளும் இதன் மூலம் சிக்கலாகக்கூடும். அமெரிக்காவும் அதன் வட்டார நட்பு நாடுகளும் ஈரானில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சில முக்கிய இடங்களை தாக்கியதாக தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்க மத்திய தளபதியும் ஈரான் ராணுவ நிலையங்களை தாக்கியுள்ளது. ஹார்முஸ் நீரணையில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக அவை தாக்குதல் நடத்தியிருந்ததாக அமெரிக்கா சொல்கிறது. ஈரான் தாக்குதல்களுக்கு கடுமையாக பதிலளிக்கப் போவதாக எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சண்டை நிறுத்தத்தை மீறியதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த உலகளாவிய 10% வரி சட்டவிரோதமானது என மத்திய அரசாங்க வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டிரம்ப் நிர்வாகம் வர்த்தக சட்டத்தின் பிரிவு 122 தவறாக பயன்படுத்தியதாக அனைத்துலக வர்த்தக நீதிமன்றம் கூறியுள்ளது. பல ஆண்டுகள் பழமையான அந்த சட்டத்தை இந்த ஆண்டு பிப்ரவரியில் திரு டிரம்ப் பயன்படுத்தியிருந்தார். முன்னதாக அவர் முன்பு விதித்திருந்த சுதந்திர தின வரி திட்டமும் உச்சநீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜூலை 4 தேதிக்குள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். இல்லையெனில் முன்பை விட இன்னும் அதிகமான வரிகள் விதிக்கப்படும் என்றார் அவர். ஜூலை 4 அமெரிக்காவின் 250th சுதந்திர தினம். அதற்குள் ஐரோப்பிய ஒன்றியம் வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வண்டலையனுடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும் திரு டிரம்ப் தெரிவித்தார். கடந்த ஆண்டு இருதரப்பும் 15% வரிக்கு இணங்கியிருந்தன. ஆனால் அதற்கான இறுதி ஒப்புதல்